0: வழியை கொடுத்தது. அதிமுக கொடுக்கக்கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க. அம்மா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு திமுகவோட சேர்ந்து சுயநல அரசியலில் சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. தமிழ வெற்றி கழகத்தை நாங்கள் புதிய அதிமுகவை நாங்கள் பார்க்குறோம். அதனால் இணையறோம்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய காலங்களில்
1: All right, on that note, a quick break. We return with more stories on the other side. Stay with us.